குரண கடா ஆத்த காளிஞான் பர்சன மேக அபார் நானக சங்கம பிரி சுகந்தியம் ஜல தல நீர் பரே சீதல பவன சுலார்தே